ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. திருநெல்வேலினா நம்மளுக்கு ஹல்வா தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதை விட அழகான ஒரு ட்ரெஷர் அங்க இருக்கு, அதுதான் மாஞ்சோலை. பசுமை நிறைந்த டீ எஸ்டேட்ஸ், மேகம் தொடும் மலைகள், குளிர் காற்று, இந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடித்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் சேர்ந்தா ஒரு ஹெவன் மாதிரி ஃபீல். மாஞ்சோலைக்கு போக ரூட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் அங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க அங்க தங்கணும்னா திருநெல்வேலி சிட்டிலிருந்து ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் நீங்க ட்ராவல் பண்ணோம். அங்க ஒன் டே ஒரு 10 டூரிஸ்ட் ஜீப் தான் பெர் டே அவங்க உள்ள விடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்கிங் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு போனோம்னு நினைச்சிங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஹோட்டல்ஸ் அதே மாதிரி ரொம்ப பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் உங்களால உள்ள கொண்டு போக முடியாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஏரியா. ஆனால் பிஸி லைஃப்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும்னா மாஞ்சோலை மாதிரி பிளேசஸ் ட்ரெக்கிங் எல்லாம் உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் கொடுக்கும். ஸோ அங்கே போய் மொபைல் சிக்னல் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் பீஸ் சிக்னல் கண்டிப்பாக ஃபுல் ஸ்ட்ரென்த்ல கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நாம அடுத்த பாட்டு கேட்கறதுக்கான டைம். ஸோ கும்கி படத்திலிருந்து சொல்லிட்டாலே அவ காதல, இந்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்ட்.

0: கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு
1: வந்திருக்கேன். வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க. ஐயோ
0: பிடிக்கலையா? பிடிச்சிருக்கல கட்டிக்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഓക്കേങ്ക, ഇത് തിരുക്കുറൽ ടൈം. നിങ്ങ റെഡിയാ? ഞാൻ റെഡി. ഇന്ന സെയ്തരെ ഉരുതൽ അവർ നാന നന്നയും ചെയ്തു വിടൽ. എപ്പി ഇരിക്ക്? இன்னொரு வாட்டி சொல்ற, இன்ன செய்தரை ஒருதல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு குரல் தெரியுமா? ஓகே, இது இவ்வளவு சிம்பிள் தான். யாராவது நமக்கு கெடுதல் செய்தா அதே மாதிரி திருப்பி செய்யறது ஈஸி, ஆனா நல்லது செய்யறது தான் கஷ்டம். திருவள்ளுவர் என்ன சொல்லாருன்னா, ரிவெஞ்ச் விட கைண்ட்னஸ் தான் பவர்ஃபுல். நம்ம நல்லது செய்யும் போது அவங்க தப்பை அவங்களே உணர்வாங்க. ஸோ இன்னைக்கே சோஷியல் மீடியா ஆர்குமெண்ட்ஸாக இருந்தாலும், டெய்லி லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸாக இருந்தாலும், இந்த குரல் ரொம்ப ரெலவெண்ட். ஏன்னா தி பெஸ்ட் ரிப்ளை இஸ் நாட் ஆங்கர், இட்ஸ் குட்னஸ். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு கெட்டது செஞ்சவங்களை நீங்கள் மன்னிக்கவே கூடாது, அவங்க கிட்ட பேசவே கூடாது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் இவங்க ரொம்ப கெட்ட ஒரு ஆளு அப்படின்னு எல்லாம் போய் சொல்லி அப்படி ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஒரு ஒரு டெண்டன்சி எப்போவுமே ஹியூமன் பீங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே தோணும். ஸோ அதை கொஞ்சம் மாற்றி வச்சு நம்மளோட கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லது யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கிட்டேயும் நம்மளுக்கு கைண்ட்னஸ் என்னன்னு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நம்ம லைஃப்ல எடுத்தா ஃபியூச்சரில் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னைக்கே போயிட்டு நீங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிக்க போறேன்னு எல்லாம் போய் பேசினா உங்களால முடியாது, அது யாராலையும் முடியாது. அது பிராக்டிக்கலா கொஞ்சம் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம், பட் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. ஸோ இப்போ வந்து என்ன பாடல் கேட்க போறோம்னு கேட்டா, ஸோ இப்போ நாம நண்பன் படத்திலிருந்து அஸ்கல் அஸ்கா பாட்டு கேட்க போறேன். ஸோ அஸ்கல் அஸ்கா லைஃப்ல எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடியாது, ஆனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். இது நம்ம நேரம்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: உங்களுக்கு செஸ் விளையாட தெரியுமா? எனக்கு அவ்வளோ எல்லாம் வராது, நாலும் நான் சமாளிப்பேன். செஸ்னா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்ற பேர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். சென்னையில் பிறந்த அவர் இந்தியாவிலேயே உலக செஸ் மேப்பில் கொண்டு போய் வைத்தவர். வேர்ல்டு சாம்பியன்ஸாக பல முறை வெற்றி பெற்ற பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். அவரோட ஸ்பீட் திங்கிங், காம் நேச்சர், டிசிப்ளின் எல்லாம் அவரை ஸ்பெஷல் ஆக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சென்னையில் வளர்ந்தவங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் செஸ் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அதுல ஆனந்த் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. சோ ஒரு ஜெனரேஷன்ல செஸ் போர்ட் பக்கம் கொண்டு வந்த மனிதர் அவர். சோ அவங்கள எப்படி பாராட்டணும்னு கூட எனக்கு தெரியாது, இல்லை எப்படி அவங்கள பற்றி சொல்லணும், எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. ஏன்னா செஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் அது அவ்வளோ ஈஸியாக வராது. ரொம்ப ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் டிசிப்ளினும் லைஃப்பில் தேவையான ஒரு ஒரு கேம் ஆக்சுவலி அது. ஸோ அதை டெய்லி நீங்கள் வீட்டில் இல்லை குழந்தைங்களுக்கு செஸ் கற்றுக் கொடுக்கறது இல்லை அவங்க கூட விளையாடுறதெல்லாம் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த போண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கும் லைஃப்ல கொஞ்சம் டிசிப்ளின், அதே மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் கிடைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா கேம்ஸும் ஒரு விதத்தில் நம்மளை ஹெல்ப் பண்ணுது, செஸ் கொஞ்சம் அதிகம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, நானும் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பாடலுக்கான டைம். அபியும் நானும் படத்திலிருந்து வா வா என் தேவதையே சாங் தான் இப்போ எனக்கு ஞாபகத்து வருது. ஏன் தெரியல, பொண்ணா பிறந்தாலும் ஆணா பிறந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் பேரண்ட்ஸ். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டு கேட்கலாம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് നമ്മ നേരം ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇന്ത്യ വാർത്ത നേർമൈ. നേർമൈനാ എന്നാ തെരുമാ? നേർമൈനാ ഓണസ്റ്റി. ഓണസ്റ്റിനാ ரொம்ப சிம்பிளான வார்த்தையா நம்மளுக்கு தோணும், ஆனா அவ்வளோ சிம்பிள் கிடையாது. வாழ்க்கையில அதனோட மதிப்பு ரொம்ப பெருசுன்னு எனக்கு எப்பவும் தோணும். இப்போ யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியான விஷயத்தை செய்யறதுடா உண்மையான நேர்மைன்னு நான் சொல்லுவேன். அது ஸ்கூல்லாம் இருக்கலாம், ஆஃபீஸ்லேயாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில், இல்லை நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம். சில நேரங்களில் நேர்மையாக இருக்கிறது ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நேர்மை கொடுக்குற நிம்மதி வேற எதுவும் கொடுக்காதுன்னு தான் நான் நம்புறேன். ஒரு மனிதனை பணம் மூலமா பெரிய ஆளாகலாம், ஒரு பதவி மூலமா பெரிய ஆளாகலாம், அல்ல நேர்மை மூலமா மரியாதையான ஆளாக முடியுங்கிறது அது ஈஸி இல்லைங்க. அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நேர்மை தான் சிறந்த செல்வம்னு சொல்கிறாங்கல்ல, அது இதுதான். இந்த பிஸியான உலகத்தில் டேலண்ட்டும் முக்கியம், சக்ஸஸும் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் நம்ம நேர்மை தான். ஸோ இன்றைய வார்த்தை நேர்மை. ஸோ நான் இப்போ என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, கருப்பு படம் இல்லையா, கருப்பு படத்தில் சொல்லுவாங்க இல்லை, சூர்யா சொல்லுவாங்க, நேர்மை கூட ஒரு அடிக்ஷன். அது ஒன்ஸ் அதை நம்ம யூஸ் ஆகிட்டோன்னா அது இல்லாமல் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ நேர்மையை அடிக்ஷன் ஆக்கிடுங்க. ஸோ இப்போ நம்ம கருப்பு மூவிலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഹയ്യോടാ, എന്നോട് ടൈം മുടിഞ്ചു പോച്ചു. இன்றைய பயணம் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா நம்ம சினிமாவில இருந்து ஆரம்பிச்சு திருக்குறள் போனோம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சேர்ந்து பேசினோம். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சில விஷயங்கள் தான் நம்மளோட பயணத்தை இன்னும் அழகா மாத்துது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஜேர்னி இன்னும் கலர்ஃபுல் ஆகும்ல, அதே மாதிரி. ஸோ அதனால இந்த ஈவினிங்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமோட நம்ம முடிக்கலாம். நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனாலதான். ஸோ நாளை மறுபடியும் புதிய ஸ்டோரிஸ், புதிய சாங்ஸ், புதிய எனர்ஜியோட சந்திப்போம். ஸோ அன்டில் தென், டேக் கேர், கீப் ஸ்மைலிங் அண்ட் செரிஷ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். இதோ வருது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சாங், டாக்ஸே டாக்ஸே, நண்பன் கெடுத்தால் எல்லாம் ஓசை. எஸ், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பபாய், டேக் கேர். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா சைனிங் ஆஃப்.